0: மோட்டார்சைக்கிள் லோவே பிரலிகாரயா டிவிஎஸ் லங்காவேதின் நவீன தாக்ஷணின் இயலம இந்தன காரியக்ஷமதாவின் நிபதவன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி நவீன உபான்க சைத மோட்டார்சைக்கிளைய பொக்கட் டிக்கெட் தனின் நெதிவ பட்ஜெட் டிக்கெட் செட் வென கமனட்ட வெடட டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய பெதலம பதன்ன டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார்சைக்கிளைய வெடிம துரதுவன லங்காவே மோட்டார் பைசிக்கிளே டிவிஎஸ் எக்ஸ்எல் 100
1: ஒப்பந்தம் அபாஸ் பிரதர்ஷனாக்காரியாக்கோ பயோபாஸ் .com வெப்சைட்டில் விசேன.

на столе. ஜனபதி அனுர மாலதீவை ஜனபதி சமக்கு தீபார்ஷவிய சாக்காச்சா ருசியானு சௌக்கிய அமாத்தர் ஆஜாத்திக ரோஹலை நிரீக்ஷணேக்கு லொக்குபேட்டிகே கோலே அந்த தினக்கு ஆயுத சமக அத்தரங்குவட்டு பரிகணக்கு அபராத சோதனாவட்ட அத்தரங்குடகாத் விதேசிக்கா நிகசிய விசிதினா ரிமாண்ட் கெவனு மாசாத்தரட்டு டெங்கு மரண துலஹாக் ஓமூசுல சிறவேத்தி நவ்வலட்டு பாசுகம் செப்பையிமட்டு ட்ரம்ப் சுதானமீன் லக்கண்ட பிரதான பிரவருத்தி சமகின் மம சமீர காரியவசம் பிரவருத்தி சம்ஸ்கரணே மனோஜ் கொடு விதாரணே தேவேனட பெமினி மாலத்தீவின் ஜனாதிபதி ஆச்சாரிய முகமது மூய்சி மகதா பிலிகனிமே நில உற்சவிய ஜனாதிபதி லேகம் காரியாலயதி உத்கார்ஷவத்து பெவத்துனா ஜனாதிபதிவரா ஜனாதிபதி லேகம் காரியாலய வித்து கெந்தவாகினு லபுவே விசேஷ ரத பிரஹாரக்கின் சஹா அஸ்வாரோகின் பிரிவராக அணிமேன் ஸ்ரீலாங்கிக நர்த்தன ஷில்பின்கே சாஸ்கிருதிக அங்கவலிந்து மெம் அவஸ்தாவு விசித்திரவாத்துனா மாலத்தீவின் ஜனாதிபதிவரை அசாய மாறாவு பிலிகனிம சிதுக்கலே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மகதா விசின் மாலத்தீவின் ஜனாதிபதி முகமது மொய்சி மகதா வெடுவேன் பிலிகன்னு ஆச்சார வெடிமுறு சங்கியா விசேகா ஜனாதிபதி வர்ணதஜ துணக்கின் சஹா நிலதாரின் ஹத்தரதின குகின் மென்ம செசு நிலையான் ஹத்தரதின குகின் சமான்வித்து யுதாமுதா உத்தமாச்சார புதுக்கெருணே இன்னான துருவாய் திரட்டேம ஜாத்திக கிய காயனா கிரிமது மெஹி தீசிதுனா மெம் அவஸ்தாவட்டு விஜித்ஹேராத் கிருஷாந்த் அபேசேன சஹா மகத்துருன் அத்துலு பிரிசாக் தேக்வ சிட்டியா நில பிலிகனிமே உற்சவேன் அனதுருவு திரட்டே ராஜ்நாயக்கின் ஏகாபாத்து மாதி நிவேதினாக் நிகுத் கிரிமட்டாய் சலசும் கலே மாலத்தீவின சஹா ஸ்ரீலங்கா வாத்திர

0: தவல் துலகாய் வினாடி விசி ஹதராய்
1: தன்னவாத தான் பாஸ்கரம் ஒனினாம் பொதாக்கே வன் செல்மகப் பலன் அவை ஏக்கட்டு

0: ராட்டத்த வாகக் கியன ரேடியோ
1: தன்னவாத தாம் பாஸ்கரான் ஒனுனாம் பொதாக்கே வண்ணு செல்மிகக் பலன் ஹவை ஏக்கட மனுச்சே

0: FM 93.5, FM 93.7, La Khanda, Radio ITN. தரங்க கருவான் ஹேட்ட தினேக் முகுணட்ட முகுண தரங்க கரண லுவக் தினோ சூப்பபேதி பினிஷ்சான்.
1: Unfortunately, today, some of you will be going home.
2: Welcome to MasterChef Sri Lanka.
0: Sama Senswada Saha Imdadinakama Ratri Atata. MasterChef Sri Lanka. MasterChef Sri Lanka.